0: அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பேரு வரையறது?
1: நீ அண்ணிக்கு பண்ணது பெரிய தப்பு. ஆனா ஒரு பொண்ணு ரேப் பண்ணிருக்கான், அதுவும் வயசுக்கு வராத ஒரு சின்ன குழந்தைய. அங்கே செய்யணவரை இந்த மாதிரி வெறித்தனமா தான் போடணும். அந்த தில்லை எனக்கு பிடிச்சது.

0: பச்சை தவக்கா
1: பழபழங்க
0: பழனி பச்சா
1: மினுமினுங்க
0: செங்கரட்டி
1: செவத பிள்ளை
0: கிண்ணா வந்தா
1: கிணக்கட்டி
0: உடம்பு
1: துடுப்பு
0: மகா
1: சுகா
0: பரங்கி எட்டுமன்
1: குட்டுமன்.

மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ்ச கூட்டுக்கூடா. அத்தள வித்தள தவளாச்சி சுக்குமெரி கிளச்சூலாப்பு மரியம் வந்து விளக்கூடி குண்டு சாரமாடிகோ.

0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞர் கோட்டுக்கூடா.
1: மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள.